கண்ணா அந்த சூடு கண்ணா வந்தரு கோட்டு கண்ணா இப்போது ஜோடு அந்த சூடு.

எனக்கே அல்வாவா போடு.

0: ஹலோ டே மணி, நான் தான்
1: வச்சு. எப்பரா இருக்க? உன் போன தாண்ட எதிர்பார்த்திருந்தேன். என் பையன் வந்து சென்றானா?
0: காலையில பாத்தது. இருப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயா பேசலாம்னு சொன்னேன். ஆளையே கண்ணில் காணோம். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
1: அங்க அவனுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? பக்கத்துல ஏதாவது சினிமா தேட்டர் இருக்கா? செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பாப்பா.
0: என்னடா இது பேட் ஹேபிட்? ஏண்டா நீ டே, உன் பையன் வந்துட்டான்.
1: டே பூபதி கூப்பிடுற, நான் ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன்.
0: என்ன பேச போற? பார்த்த படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்க போற, அவ்வளவுதானே? அதை நானே கேட்கறேன். போன வை.
2: ஐயா பால்
0: சார், இங்க வாங்க. ஐயா எங்க போயிட்டு வரீங்க?
3: இந்த பீச்ல, பீச் அங்க போய் காத்து வாங்கிட்டு வரேன்.
0: கிடைச்சதா?
3: பீச்ல ஒரு கூட்டம் அங்கிள், காத்தே வரல. சரி வீட்டுக்கு போறாங்க. திரும்ப வந்தா வர வழியில மாயக்கா போட்டிருந்தாங்க, அதான் பாத்துட்டு வந்தா லேட் ஆயிருச்சு.
0: யாராவது மாயக்கா?
3: சகிலா, சகிலா, சகிலா.
0: யாராவது?
2: அதான்யா, பார்த்தவன பத்தி தெரியுமே. நீங்க பார்த்ததெல்லாம்
0: உங்க அப்பா போன்ல சீரியஸா பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்து ஃபாரின் கண்ட்ரி புலம்பிட்டு இருக்காரு. நீ பாட்டு அக்கறை இல்லாம பீச் சினிமான்னு சுத்திட்டு வர. சரி, உனக்கு வேற என்ன தெரியும்?
3: வெல், மியூசிக்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் அங்கிள்.
0: மியூசிக்கா? சரி, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க தெரியும்?
3: பியானோ, தவில், தபில்.
0: ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ.
3: ஐயோ இல்ல அங்கிள், நீங்க கேக்குறத தான் சொல்லுங்க. நான் வேணா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மணியை போட்டு அனுப்ப சொல்றேன். வேணா, அங்கேயே இருக்கட்டும்.
0: என்ன படிச்சிருக்க?
3: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்.
0: சரி, இன்னும் ஒரு வாரத்துல வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் பீச் சினிமான்னு சுத்தாம ஒழுங்காயிரு. டே பொம்மு,
2: ஐயா
0: நாளைக்கு காலை அவனை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க வை.
2: ஆகட்டும்யா.
3: அங்கிள், அவுட் ஹவுஸ் சௌரியமா இருக்கும்ல?
0: சௌகரியம் இல்லைனாலும் நீ அங்கதான் தங்குற. போ.
2: பாத்தீங்களா மூமெண்ட்?
0: டேய் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாவே இரு.
2: சொல்லிட்டீங்கல, இனி ஏன் மூமெண்ட பாருங்க. அப்படி அழக பார்க்க முடியாது. இதுல தேட்டர் டிக்கெட் கொடுக்குறாங்க.
3: நினைச்சனி
2: கண்டலாய் போகும் கண்டலு.
3: சரிங்கண்ணா,
2: அந்த பயம் இருக்கட்டும். நீ யார்த்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்த்த பண்ணிக்கிட்டு இருக்க.
3: இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு, அவருங்களாண்ணா?
2: ஏன், இதுக்கு முன்னால ஆஞ்சநேயர் நீ வேற எங்கேயுமே பார்த்து இல்லையா?
3: இல்லைங்கண்ணா.
2: இனி ஏ ரூபத்துல பாப்ப, அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயா தான் ராமர், அம்மா சீதா, நான் தான் ஆஞ்சநேயர்.
3: ஓ,
2: அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
3: அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலோனானே?
2: இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு, இதெல்லாம் பொள்ளாச்சில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுதுல்ல?
3: சரிங்கண்ணா. சரிங்கண்ணோ.
2: அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா?
3: இல்லண்ணா.
2: இந்த பார், வண்டி மேலதானே மீச வரைஞ்சிருக்கான். எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கிடக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற?
3: தகுடு தகுடு.
2: கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி சிகரெட் தண்ணி இன்னி அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. ஒண்ணு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு. எல்லா பக்கம் ஆட்டினா
4: எப்படி புரிய?
2: எப்ப ஆச்சலா இருக்க கூடாது. எப்பயுமே அந்த பழக்க வழக்கு இருக்க கூடாது. எங்கனக்குள்ளயாச்சும் ஒரு பீடி சிகரெட் துண்ட பார்த்து அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. தெரியுதுல்ல?
3: இங்கிட்டு
2: என்ன போக விட்டு புறமண்டல் அடிக்கிற?
3: நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சங்கண்ணா?
2: எனக்கு பூட்டிக்க தெரியும்.
3: என்னங்கண்ணா அது அநியாயமா இருக்கு? பெரிய டாஜ்மஹாலை கட்டி கொடுத்துருக்கானுங்க, அதை போடாத, இதை போடாத, ஃபேனை போடாதுன்னு ரூல்ஸ் போடுறானுங்க. ஐ அம் எ ஃப்ரீ பேர்ட், என்ன கூண்டுக்குள்ள வைக்க முடியாது. நான் ஆடுவேன், பாடுவேன், குடிப்பேன், குட்டி கரணம் போடுவேன். ஏன் மம்மி, நான் என்ன வேணா செய்வேன் மம்மி? என் மணி என்ன கேள்வி கேட்கறதுல, இவன் யாரு? ஸ்டூபிட் ஃபெலோ.
5: பக்காடு பக்கா மே கேடா போ கேடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

ஆண்டவா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நான் தன்னந்தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அலையிறது? எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் கிடைக்கல, நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையாவது என் கண்ணில் காட்ட மாட்டியா?

0: பாவிகளா, கண்ணு தெரியாத முண்டாங்களா, ஹோண்டா சிட்டில வந்த ஒருத்தன கஷ்டப்பட்டு பிராக்கெட் போட்டு வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆகலாம் நினைச்சு நாலு கால நடந்து வந்து விறந்து விறந்து இங்க விளக்கத்தலான்னு வந்தா ஆர்வ கோளாறுல இப்படி விளக்க அணைச்சிட்டீங்களேடா, நீங்க நல்லா இருப்பீங்களா? அடுத்து வரவன் ஹோண்டா சிட்டில வரானோ இல்ல டிவிஎஸ் 50ல வரானோ?
1: இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா? சேருவோம், நிச்சயமா சேருவோம், கண்டிப்பாக சேருவோம். எப்படி சேரப்போகிறோம்? லெட் அஸ் வாட்ச் த ப்ளே.
0: அரே பாப்ரே, டைம் ஆ கயா.
1: அந்த ஹிந்தி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது?
0: ஏய் பேவ்கூ, டைம் ஆயிடுச்சு, நான் விக்க போறேன்.
2: யார் பாரு?
1: ஆஹா
2: தம்பி, நடே சாத்துறோம்.
1: சாத்திடுங்கோ.
2: நீ முதல்ல நடே கிட்டு.
1: ஓஹோ,

0: என்னங்க இது?
1: பார்த்தா தெரியல, பிச்சைக்கார ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரைஞ்சிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு.
1: எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே.
0: என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்கார நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்திருக்கேங்க.
1: எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான்.
0: எனக்கு வேண்டப்பட்டவரா?
1: யா, இது யாரு?
0: எங்க அப்பா.
1: அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சைக்காரன் மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ யுவர் ஃபாதர் நவ் எ பெக்கர், வாட் எ ஃபேமிலி, வாட் எ

0: ஏய் பட்டவ.
1: என்ன தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெக்ரினா?
2: தெரியாது.
1: சார்ஜாவா?
2: தெரியாதுப்பா.
1: அபிதாபியா?
3: அடா யாருன்னு கேக்க, அந்த குடும்பத்தை போய் கேள.
1: துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா?
4: அவருதான்.
1: இவன் தானா?
4: ஆமா.
1: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
5: நிஜமா இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
1: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா?
2: இல்ல.
1: சார்ஜா?
2: இல்ல.
1: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
2: துபாயில.
1: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
2: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
1: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குறேன்.
2: இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
1: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்த அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறேன்.
2: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
1: திருப்பி சொல்லு.
2: திருப்பியா?
1: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
2: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
1: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
2: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
1: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
2: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
1: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? அவர் நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
2: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராடு பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: நான் மேக்ரான்
2: மேக்ரான். அங்க கக்கூஸ் சொல்ற வேலை தானே
1: பார்த்தேன். சின்ன பழம்
2: சீட்டு கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
1: அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நார் அடிச்சிடாதப்பா.
2: என்ன ஒட்டகத்தியா கழுவுன? இந்த நாத்தனாரு கல்யா
1: போட்டுக்கிட்டு
2: தூத்துக்குடி
1: பக்கம் இருக்கு.

0: விட்டு
1: ரொம்ப குஷியோ.
2: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
1: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
2: எப்படிரா
1: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னான கொஞ்சமா நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடி இருந்ததா? அஞ்சு இஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டான். சாரி,
2: ஐ அம் சாரி.
1: எதுக்கு போனையா?
2: நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க என்ன?
1: பெஸ்ட் ஆஃப் லக்.
2: தேங்க்யூ
1: தங்கச்சி. கொஞ்சம் கலங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு?
3: என்னது
1: வேலுவ, நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா?
3: தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா.
1: வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்?
2: தெரியுமா?
1: எனக்குள்ள
2: போட்டு போ.
3: அடவ
2: எங்கம்மா போறேன்?

0: சுமதி இப்பாடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எஃப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணும் அப்பா. முருகா ஞான பண்டிதா வாடா மின்னலே. கண்ணம்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோ எல்லாம் வராது, எனக்கு கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே
1: ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு.
0: மீட்டரா தூசி துரும்புக்கெல்லாம் நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
1: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்னு மாதிரி இருந்துட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜேபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுலயும்
1: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேயா? ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம்டா. டேய் டேய் டேய், சொன்னா கேளுடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறதெல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாதுடா.
1: இத புடிப்பா, நான் முதல்ல ஏறிக்கிறேன்.
0: ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையுதே, நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே. அநியாயமா என் ஆட்டோவுக்கு சமாதி
2: கட்டிட்டீங்களா?
0: அதான் தங்க ஊதிட்டீங்களா?

0: உன்ன மாதிரி நடக்கறான்றதுக்காக இவன் பின்னாடி நடக்க சொல்றியே.
1: இன்னைக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு அவன் தான் ஹீரோ, ஒரு நாள் தானே விட்டுடு.
2: இருந்தாலும் ரொம்ப கேவலமா இருக்கு.
3: என்னடா கேவலமா இருக்கு? படைப்பா மேன் ஆஃப் த பவர்னா அலகேசன், மேன் ஆஃப் த பியூட்டி.
0: இவனுக்கு பொண்ணு பார்க்க போறதே ஒரு கொடுமை. இதுல நடந்து வேற போனமா ஜீப்லயாவது போயிருக்கலாம்.
3: ஜீப்ல போனா எவன பண்ணு விடுப்பா? ஒரு பென்ஸ்காரு, ஒரு பிளேம தூக்காரு, அப்புறம் என்ன,
1: ஒரு மசா புஸ்
3: அப்படி போனோம். இல்லாட்ட நடந்து போயிருந்தோம்.
4: என்ன எல்லாரும் குசலகுமாரி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களாக்கா?
0: ஏன் பொண்ணு பார்க்க வரோம்னு கேள்விப்பட்டு ஊரை விட்டு ஓட்டாங்களா?
4: தமாசா பேசுறாரு. இவர்தான் மாப்பிளையா?
1: இல்லண்ணே மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த
4: அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க போங்க.
3: வாங்க வாங்க.
5: பொண்ணு பாக்க போறீங்களா? இதுல மாப்பிள்ள யாரு?
1: என்ன பாட்டு கண் நல்லா தெரியுதா? மாப்பிள்ள இவருதா, ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த
5: அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு.
3: படையப்பா
1: நண்பா
3: மாப்பிள்ள நான் தான். இனிமே ட்ரெஸ் ஒண்ணுது இல்ல. ஓகே
1: சரி.
6: அண்ணே
1: மாப்பிள்ள இவருதா, ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த இல்ல.
3: அவன் கேட்டானா இந்த ட்ரெஸ் பத்தி? அவன் கேட்டானா? இனிமே ட்ரெஸ் பத்தி நீ பேசக்கூடாது.
1: தயவுசெய்து
3: இந்த டிரஸ் பத்தி மட்டும் மறந்துரு.
1: சரி
3: போலாமா?
5: இதுல மாப்பிள யாரு?
7: எனக்கே சந்தேகமா இருக்குமா, நீயே கேட்டுக்க.
3: லேடிஸ் கேக்குறாங்கல்ல, சொல்லு சொல்லு.
1: மாப்பிள்ள இவரு தாமா, ஆனா இவரு போட்டுக்க ட்ரெஸ் பத்தி நான் மறந்துட்டேன்.
3: படையப்பா
5: எனக்கு
3: ட்ரெஸ் வேணா, இந்த கல்யாணம் வேணா, வாழ்க்கை பூரா பிரபஞ்சரவே இருந்துறேன்.
1: மாப்பிள்ள
8: ட்ரெஸ் இல்லாம தான் அழகா இருக்கீங்க. வாங்க மாப்பிள்ள.

0: encima, Lea.
1: முடிச்சிடலாமா?

0: அட பாவிகளா, ஒரு மனுஷன் செத்து பொணமா கிடக்கிறான், அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி வைக்கிறத விட்டுபுட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்பிடுங்களா மனுஷங்களா நீங்க?
1: யோ வேணும்னா என் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு, எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொந்தமா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு, வாங்கிட்டு வந்து வச்சேன் சீரியல போட்டான், அதை பார்த்தவரு பொட்டுட்டு போயிட்டாரு, அதனால அவர் ஆத்மா சாத்தி அடையறதுக்காக நாங்க குடும்பத்தோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சீரியல பாத்து விட்டாரா? அதை ஏன்டா பாத்தாரு? சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னால யாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே, அதை யாச்சும் உட்காந்து பாப்போம். இவர் படத்தை எல்லாம் பாத்துட்டு டிவி சீரியல பார்த்தா மனுஷன் சாகாம என்ன பண்ணுவான்? சரி விடு, செத்த வரைக்கும் செத்தா.
2: என்ன பைட்டு,

0: நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன பஸ் ஸ்டாண்டா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப தம்பி, ஒரு பையன் கொண்டாந்து உள்ள வை, வா எனக்கு.
1: யோ, அதெல்லாம் கூலி கால் வச்சு தூக்கிட்டு போய முதல்ல ஆட்டோல வந்த காசை கொடு.
0: சரி, மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு.
1: யோ, அங்க வச்சு என்னையா சொன்னேன்? ஆட்டோல ஏறும்போது என்னையா சொன்னேன்? மீட்டர் கிடையாது, குத்து மதிப்பா 20 ரூபாய் கொடுன்னு சொன்ன. இல்ல, இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ சோறு திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? நீ
0: என்ன சொன்ன? சோறு சோறு
1: தேங்காயால உன் மூஞ்சி எல்லாம் சதுர்க்க ஆக்கல. கோயம்பேடு பக்கமா உன் குடல உருகி கழுத்துல மாலையா போடுறேன். என்ன யாரு நினைச்சே?
0: நான் கோயம்பேடு மார்க்கெட் வந்தா கொஞ்சம் கூப்பிட்டீங்களா? இந்த பையன் ரெண்டே உள்ள கொண்டு
2: நானா?
0: கேவலம் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற நானே கோயம்பேடு மார்க்கெட்டு போய் நாயா அலைஞ்சு காயற வேண்டி வந்திருக்கேன். நீ ஒரு வேளை செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நானா நீ ஆக்குற?
2: இப்பன்னு அதை கொண்டு போய் உள்ள வைக்கணும், அவ்வளவுதானே?
0: ஆமா,
2: அது முதல்ல சொல்லுவேன். இப்படி எமோஷனல் ஆகுறீங்க.
0: அப்ப நான் இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? சொன்ன வச்சு அதை நான் பாத்துக்கிறேன். எடு,
2: என்னமோ தெரியலண்ணே, இப்பெல்லாம் வர வரன்னு ரொம்ப கத்துறீங்கண்ணே.
0: ஒரு நிமிஷம், அந்த பையன் என்ன கூட தேங்காய் நீ கொண்டா.
2: எதுக்குண்ணே?
0: நான் கொண்டு வரேன்.
2: இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன்.
0: அந்த கொஞ்சம் தூரம் நான் கொண்டு வரேன்.
2: எதுக்குண்ணே?
0: சொல்ல சரியா நீங்க என்ன கூட கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க?
2: சரிண்ணா சரிண்ணா.
3: ஏய் பொம்மு.
0: ஆமாடி,
3: நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல?
0: நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா?
3: ஏன், அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பூபதியை கூப்பிட்டுக்க வேண்டியதானே?
0: யாரு, நம்ம பொள்ளாச்சி தம்பி இல்லாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. பாத்துக்கங்கம்மா, பூச்சிக்கு வாங்கின தேங்காய பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு, மனசுக்குள்ள சச்சின் நினப்பு. பவுலிங் போட்ட போதும், தேங்காய் கொடு.
2: என்னன்னு நீங்க முதல்ல அதை வாங்கிட்டு இதை கொடுத்தீங்க, அப்புறம் இதை வாங்கிட்டு அதை கொடுத்தீங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல.
0: என்ன மிரட்டுற? ஏய், போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு, பிச்சு புடி பிச்சு உன்னைய உண்டா தாங்க
4: சிக்குவில அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய.

நகர் டாஸ்மாக்ல ஒரு ஆஃப் ஒன்னு ஆச்சு முச்ச, இன்னொரு கட்டிங் தாங்கும். ஆனா என் கையில டப்பு இல்ல. அப்போ ட்ரிப்ளிகே நட்டியில பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணா, ஃபுல் ஒன்னு இருக்கு சொன்னா, சீக்கிரம் வந்துன்னு சொல்லி வச்சா. ஐயோ வயிற்றுல பீரவாத்தா, மாமா வேலண்டினோ ராசிதா. சர்புர்னு பைக்க எத்த டிராஃபிக் எஸ்ஐய தட்டி விட்ட. ஹாய் மச்சா, ஹவ் ஆர் யூ? ஃபர்ஸ்ட் 45 ஊத்தி குத்தான்.

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரே, இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன் மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்யூபங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கே ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூட்டா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கையா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு எடுங்க.
3: யோ சுமாரியா, ஆத்தா வெயில்ல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா?
1: இல்லையே, எனக்கே தோணலையா. நான் உன்ட்ட கொடை கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
1: ஐயோ, இப்ப நான் கொடை வச்சுக்கணும். சரி ஓகே, கொடை வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறையும் மூக்கு குத்துறையும் டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க கொடையை புடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.
0: பம்பு
3: பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே.
4: ஆத்தா சொல்வதே சரி, பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார்.
0: ஆமா, இவர் வலம்புரிச்சாரு, இவர் சாலவன் பாப்பையா. மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு.
3: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
0: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
2: நாகம்.
0: அதெல்லாம் மாதமா இருக்கு, டக் பேக், இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்கும் முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இதுவும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
3: ஆத்தா. பாரம்பரியத்தை மாத்தக்கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்.
3: ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கின உடனே கபாலத்துல
0: ஏத்திடுறேன். இதுல அஞ்சு தலைய கொண்டாந்து ஏத்த போறீங்களா? எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். இப்ப என்ன மழையா பெய்யுது, வேணுங்க போது அந்த கொடைய நான் புடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு.
0: என்னது, டாடாவா, டொயோட்டாவா, லான்சரா இல்ல மிச்சமிச்சி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கியிருக்கோம்.
0: சிங்கமா?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
0: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினின்னு நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க.
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா?

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

நீண்டா

0: உட்காங்க.
1: ஐயோ அம்மா,
0: நீங்க உட்காங்க.
2: நான் இப்பதான் பாக்குறேன்.
0: எஸ் சிங்,
2: ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒவ்வொரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
0: அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டுறானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு அவர் நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது, ஆள் அள்ள கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
1: ஏனும் மாப்பிளைங்க. வணக்கம்.
2: வணக்கம், உட்காருங்க.
1: ஐயோ வேண்டாங்க,
0: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
1: நீங்க எப்படி திடீர்னு? நீங்க உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்கே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: என்ன சொல்றீங்க?
1: நான் வழக்கமாக கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில் குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன்.
0: ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா.
3: பச்சை புடவையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே,
0: காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன்.
1: அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்க மேடம்.
2: ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்னாச்சு?
3: ரூட்ட சொல்லாமல்தான் இப்படி. என்ன தாத்தா?
0: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பணத்தெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா ஆரம்பிச்சார் நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ
4: எனக்கு
0: இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா.
4: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு,
0: மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா? அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க.
2: சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே?
0: எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா.
2: அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க.
5: ஞானா அப்பா, ஞானா சீதாவை காணமா? பொழுது விடிஞ்சா போவ போது மானோ டேய்.

0: என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: டே இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டவ உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தானே. ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல. திரும்பி நில்லு. குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு.
0: வெரா?
1: ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏ அம்மா.

தங்கச்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: பாடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது மாப்பிள மாதிரி வந்திருக்க?
1: மாப்பிளையா? ஏ மடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு, அடிக்கடி டென்ஷன் வந்தா அதல தான் குதிக்கணும்.
0: டேய் என்ன, நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கற?
1: முதலாளியாடா?
0: எப்படி
1: குயிப்பம்? இது யாரு?
0: வீட்டுக்கார பொண்ணு.
1: நான் என்ன வேணும்?
0: நீ வேலைக்கார பையா?
1: இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்?
0: இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும்.
1: அப்ப முதலாளி தானே?
0: அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா?
1: ஆமா.
0: அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே?
1: அவரு வெளியூர் போயிட்டாரு.
0: இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான்.
1: ஆமா, ஒரு சம்பள பாக்கி. எவ்வளவு
0: என்னது
1: சம்பள பாக்கி?
0: டேய் பாக்கிட்டே இல்ல, அங்கேண்டா கை விடுற, பாக்கி திங்கி இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா?
1: வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன்.
0: டேய் உயிரே போனாலும் சரி, போங்கிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டிருக்கு, ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கடா, வர்றேன்.

0: அக்கா ஜாங்கிரி இல்ல
1: ஹோட்டல் சாப்பிட்டு எந்திரி
0: அக்கா சூட் இல்லாம எப்படிக்க சாப்பிடுறது
2: அம்மா
1: என்னப்பா
2: அம்மனி செம ரோஸ்டோட வருது எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வை வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு
1: கட்டு கட்டு
0: அடடா கரெக்டா வர்றான் பாரு சமாளிக்கிறான் சந்தோஷம் யா
2: எதுக்கு
0: அட இப்படி குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் இத்தனை நாள நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன்
2: நேத்தி கடனா குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும் வேண்டிக்கு வாங்க குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கு வாங்க அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டதுல யோ நானும் பாக்குறேன் நீ வந்ததுல இருந்து சோத்திரியா தாயா குறியா இருக்க
0: பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ இலையில உட்காந்தால எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துறேன்
2: கோவம் வந்தா எந்திரிச்சு போய்
0: அக்கா இங்க பாருக்கா என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன்
1: இல்ல யாரடா எந்திரிச்சு போக சொல்ற
0: தெரியாம சொல்லிட்டப்பா முன்ன மாதிரினாலும் தாடியே சொல்லலாம் இப்ப நீ பொண்ண வேற கொடுத்துருக்க மாப்பிள்ள வயிற்றுல புள்ளைய வேற கொடுத்துருக்கான் ஃபுல் ரைட் சார் நீங்க சாப்பிடுங்க சார் நீங்க இலையில உட்காந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம் சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம்

0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்.

0: வாங்க முதலாளி, வாங்க.
1: ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்குள்ள சுத்தி பார்க்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்த அப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா?
0: மேஸ்திரி,
1: இந்த வர்றங்க.
2: இந்த வீடு எனக்கு தான்.
3: அப்படியா?
2: இனிமேதான் என்ன கல்யாணம்.
3: ரொம்ப சந்தோஷம்.
2: நீங்க யாரு?
3: நான் இன்ஜினியர். கல்லுடைக்கே தெரியல.
2: உள்ள போயிருக்காரு. அவர் யாரு?
3: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
2: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு.
3: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி.
1: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி, பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியா இருக்கிற. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரன் கூட பார்க்க மாட்டேன்.
0: யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோவிச்சிக்காத. வேலையை பாரு, வாமா போலாம்.
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது?
3: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கக்கூடாது. போடா.

0: அன்புடன் வரவேற்கிறது.
1: வணக்கம் தம்பி.
2: வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னையாது சென்னை அன்புடன் வரவேற்கிறது சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ் பத்தி என்னன்னு தப்பா சொன்னாயிர நம்ம ஊர்ல.
3: வளர்ந்து பெரியாள் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சிருக்க
0: கடவுளுடைய கண் பார்வை ஏமாட்டா.
1: வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பதில் வணக்கம் படாம யார்கிட்ட பேசிட்டு
3: இருக்காங்க?
1: ரோசு சட்டை எட்டு மலை வேஸ்டி வெளியூரா?
0: ஆமாங்க.
1: காமந்தானே
0: எப்படி
1: பல்பெரியதுல
0: பல்பெரியதா
1: கலர் அப்படி? தம்பி
0: நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க.
4: வத்தல குண்டா?
0: அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க, நிலக்கோட்டை வந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட
1: இருக்கேங்க. நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த ஊரான்னு கேட்டா என்ன அங்க போய் சொல்றேன்.
0: என்னங்க நீங்க ஒரு போலீஸ்காரவங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமையோட கடமை.
5: நாடாமியா
2: ஐடியா கொடுத்துட்டான்.
1: நீங்க மெட்ராஸ் எதுக்கு வந்த?
0: மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன்.
2: ஏட்டையா நக்கல்.
0: என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி
1: பேசுறீங்க? மெட்ராஸ் திருச்சி திண்டி போனோம், கோயம்புத்தூர் கொட்டாம்பட்டி,
2: கும்பகோணம் கோயம்புத்தூர்,
1: மாதிரி
2: திருவாரூர், தஞ்சாவூர்,
1: கன்னியாகுமரி, ராமேஸ்வரம்,
2: மாங்காடு, திருவேற்காடு.
1: அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டுப்பட்டியில இருந்து அறந்தாங்கி வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில குடுத்து முடிச்சு
0: பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல.
1: சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு பெரிய சப்
0: கலெக்டர் பாஸ்போர்ட் எங்கிட்ட சொல்லி இருந்தா எடுத்துட்டு போம்ல.
1: நம்ம நாடு வேற, அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போயிருப்பான்?

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. தரல பயம்ல ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் நாளைக்கு நேக்கா சேஷனை கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை ரொம்பதவனை தாவி பிடிச்சு ரெண்டு தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா என்ன நான் பாட்டு பேசிருக்கேன். இவன் எங்கயோ பாத்துக்கிட்டு எங்க மனசுக்குள்ளது அடிச்சா நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க.
1: இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
0: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவன? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த வாரப்பா இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரே அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழிவு சொன்னாரு. அப்பயே நான் ஆசரல. ஏன்?

0: இவன் சும்மா இருந்தாலும் சண்டாள திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா.
1: இது சரி வராது. இந்த பா, எந்திரிப்பா, எந்திரியா நீங்க. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரைய தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ.
2: இந்த ஜகம்லாம் இங்க வேணா.
1: டூ வாட் ஐ சே, கோ.
0: என்ன நடக்குது இங்க?
3: வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டாயா?
0: வாயால் எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடைய வாங்கிட்டு, பசிச்சா பண்ண வாங்கிட்டு, ஆம்பளை வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்க திங்கிறிய. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ச்சு பொண்ணா.
3: பொறாம லைட்டா.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஆஹா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா?
2: கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு.
3: உங்க பேம்பா

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
0: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: அம்மா நீ பாதாள கலியா பத்திர கலியா முண்டை கல்யாணம்னு எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாட்சி போயிட்டே இருப்பமா. என்னமோம்மா இந்த பைலட் இருந்து நீதான் என்னை காப்பாத்தணும்.
1: ஐயோ ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்களுக்கு தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா?
0: வழியப்பாரு வண்டி ஓடுனு குத்து மதிப்பா கூட அந்த பல்லுல சொல்ல முடியலையே. குத்து குத்து குத்துறானுங்களே.
2: என்ன தம்பி ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விறகு பெற்ற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
2: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடவாயிட்ட அடி வாணும் தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
2: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
2: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாயா எதுக்கு தரணும்?
2: உங்க ரெண்டு பேத்தையும் விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
2: ஆமா
0: போடா மொட்டப்பழா.
2: ஏய், 100 ரூபாய் தரல குத்துல தலை கோயிலுக்குள்ள போய்விடும்.
0: என்னையா சொல்ற?
2: 100 ரூபாய் எடு.
0: இரியா இரியா கையடியா கையடியா, இந்தியா இந்த போயா
2: போட்டேண்ணா.
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேட்கிறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய்டா மெட்ராஸ்ல ஆத்தி.

0: ஆடு பாத்தியாடு, யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
2: யோ சார், ஏதோ ஃபாரின் வேன் வருது. மடக்கியா மடக்கியா சார். வண்டி எங்க இருந்து?
3: அது ஜப்பான்ல இருந்து.
2: நான் வண்டியோட மேக்க கேக்கல, வண்டி எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேக்குறேன்.
3: மெட்ராஸ்ல.
2: மெட்ராஸ்க்கு போயிட்டு இருக்கு வருதுன்னு சொல்ற?
3: வந்து போயிட்டு இருக்கு.
2: இப்படி தெளிவா பேசணும். ஊது ஊது.
4: ரொம்ப அழிச்சிட்டேன்ல.
2: நீ ஊதவே வேணாம், பார்த்தாலே தெரியுது. ஏன் பெருசு, குடிக்கிற வயசா இது?
4: இந்த வயசுல குடிக்கிறேன்னா அப்புறம் குடிக்கவே முடியாது.
2: இது
4: இந்த ஐஸ் கோல்டு காபி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ராம் இன்ஸ்பெக்டர் நான் கொஞ்சம் ஊத்தி கொடு.
5: சும்மா இருங்க.
2: பேக்ல என்ன இருக்குது?
3: ஸ்டீரிங்.
2: அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது?
3: அது பேக்ங்க.
2: பின்னாடி என்ன இருக்குது?
6: பின்னாடி வந்து முன்னாடி இருந்தது, இப்ப அது இல்ல.
2: முன்னாடி என்ன?
6: இன்ஜின், ஹெட்லைட், எலும்பிச்சம்பழம். அதுக்கு முன்னாடி என்ன?
3: அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி சார்.
2: நான் அதை கேட்கல. பின்னாடி என்ன இருந்தது?
7: கண்ணாடி.
2: முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது?
6: அது மேகி.
2: மேகியா?
3: இல்ல இல்ல இல்ல, அது மேகின்னா அது ஸ்டெப்னியா சொல்றாரு.
2: மேகின்னு ஒரு ஸ்டெப்னியா?
4: மேகி ஸ்டெப்னி இல்ல, வைஃப்.
2: யாருக்கு?
6: பின்னாடி இருக்கிறவருக்கு. யோ
2: என்னயா முன்னாடி பின்னாடி குழப்பறீங்க? நீங்க எல்லாம் யாரு? என்ன பிசினஸ் பண்றீங்க?
3: நான் சொல்றேன் சார், நான் இதுக்கு முன்னாடி பைலட்டா இருந்தேன்.
2: பின்னாடி இப்படி ஆயிட்டாரு. மறுபடியும் பின்னாடி வந்துட்டுமே.
6: இல்ல நீங்க முன்னாடி வாங்க, நான் சொல்றேன்.
2: யாரு இது பின்னாடி?
6: நான் வாங்குறேன்.
2: நீங்க முன்னாடி இருக்கீங்களா?
6: திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு.
2: என்னது?

0: ஹாய், நீ தான் சேர்மனா?
1: எஸ்.
0: உன் மனசு என்னடா நினைச்சிட்டு
1: இருக்க? மீ?
0: ஆமாண்டா.
1: டபுள் டா.
0: ஆமாண்டா, டால்டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட. ஓகே?
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? டூ மேட்ச், த்ரீ மேட்ச்.
0: சரிப்பு பிஞ்சிடு.
1: ஓ காட்,
0: அப்படி தான் நான்
1: பேசுவேன். டல் டல் டல் டாக் மீ. நோ நோ நோ, பேட் பேட். நோ நோ நோ நோ, அம்மா வலக்கற. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம், டாடி பாவம். நோ, ஒன்லி புஷ். வா, ஸ்டாப் ஸ்டாப், நெவர் நெவர். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். யூ யூ ஃபார் மிஸ்டேக். மீ தேவா, நோ. யூ வெயிட், மீ கோ, தேவா கம். நீ குடுத்த கரிச்சி பெரிய லெவல்ல இருக்கட்டாய். சுருதி இஸ் வெரி ஹாப்பி.
2: கங்க்ராட்ஸ்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. சி வான் டெல் சம்திங். இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஓகே,
3: ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா, ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா.
0: யூ ராஸ்கல்.
1: அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். கொஞ்ச நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ்.
1: வாட் ஷீ இஸ் டெல்லிங்?
3: அவ லவ் சொன்னா.
1: வை பிளாக்? சாம்பிளட்.

0: படிப்பு, ஆட்டம் பாட்டம், இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

போட்டவுடன் ஆறும் நாள்.

0: அழகு ஐயா, இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பாத்துறணும்டா.
1: ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க?
0: என்னது?
1: ஒண்ணு இல்ல, இப்ப லைட்டாவும் பாக்க முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் பாக்க முடியாது. ஐயா அன்னைக்கு பொண்ணை பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும் சொன்னீங்க. இப்ப பாதியில பாக்கணும்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு, எந்த ரூம்ல தெரியும், எவனுக்கு தெரியும்?
0: இப்ப என்னடா பண்றது? மாப்பிள்ளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க.
1: அது ஒண்ணு இல்லைங்கய்யா, என்னன்னா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கே, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு. அதை
0: நான் ஒருத்தன் மாப்பிள்ளை கூட்டு போய் வீடு எல்லாம் சுத்தி காட்ட.
2: சரிங்க, இது கிச்சன் ரூம், சமையல் வேலையெல்லாம் நடக்கும்.
1: ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு, போ.
2: வாங்கய்யா வாங்க, இதாங்க சாமி ரூம், பூஜை எல்லாம் நடக்கும்.
1: என்ன சொல்றது?
3: என்ன
1: யோசிக்கிறீங்க? சட்டு புட்டு கிளம்புங்க. ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வெக்கத்தை பாருங்க, ஐயாவுக்கு வெக்கத்தை பாடுறா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோ லோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா. லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏம்மா திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதா தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே.
4: யாரு உங்க ஃப்ரெண்டா?
0: என் பொண்ணை பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி.
1: ஐயா இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க போட்டிருக்கேன். அது எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்கிற மாட்டேன். உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க?
0: கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம், உங்க சொந்த பந்தத்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம்.
1: முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போட்டு இருக்க. அம்பிடிக்கா
3: அங்கு
0: போடா. என்ன சின்ன பையன் ஏன் வரட்டுறீங்க? அதுவும் இல்லைங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயார்த்தம் பண்ண போறோம். அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் இப்ப சகஜம் தான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. இல்லப்பா வேணாப்பா, நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுகிட்டு இருக்க, போய் பேசிட்டு வா.
5: போப்பா, அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, போய் பேசிட்டு வா.
1: ஆமாங்க, பூ பேசிட்டு வர்றது என்ன தப்பு?
0: போ
1: போங்க பூ. ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணாளிய பாக்குறதுக்கு என் நெஞ்சில சத்து கிடையாது. அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான், நீங்களே போய் பாருங்க. போங்க, உங்க தலையெழுத்த மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா?
5: போய் இவள் நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம. ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ? போய் பாப்போம்.
1: ஆஹா, இது அது இல்ல. ஐயோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்திக்கலாச்சோட பாத்தவங்களாச்சு. இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா
0: இங்க வாடா.
1: கூப்பிட்டீங்களா ஐயா?
0: யாருன்னு தெரியுதுல்ல, மெட்ராஸ்ல பார்த்தோம்ல.
6: நம்ம

கோச்சிட்டு போதியா?

0: everybody. This is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
1: மாடு சத்தா மனுஷன் தின்னு தோல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் தின்னு தோல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்க முக்க.

0: வா மனோ.
1: ஹாய் ஆண்டி.
0: காஃபி சாப்பிடு.
1: காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். நம்மள
0: பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா.
1: ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன்.
0: என்ன சொல்ற?
1: ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் அவன்கிட்ட லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலரை பிடிச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்ச லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 ரூபா பாக்காதீங்க, கடுகுடப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க.
2: வீட்டுல அம்மா அப்பா தான் இம்சன்னா நீ மாடா.
1: டேய், வீட்டுல இம்சை பண்ணும் போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா
2: சொல்லுடா. ஆசைனா?
1: ஆசைனா நமக்கு வரப்போறவை எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு, கிரண் மாதிரி நல்லா ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கும் இல்லையா? அத சொல்லு. ஏய், அப்படின்னா நீ யாரையாவது லவ் பண்றியா?
3: யாரு? இவனா? நமக்கு தெரியாமையா?
1: அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நாம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். எனக்கு அமைஞ்சிக்கிச்சு, உனக்கு அந்த மாதிரி தோணிருக்கா?
2: எனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன்.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: மாப்பிள்ள சொந்தமா தொழில் பண்றாரா தொழில் பண்றாரானே கேக்குறாங்க. அதனாலதான் இப்படி ஒரு மீன் கடை. இந்த சாதாரண மீன் கடைய சர்வதேச லெவல்ல டெவலப் பண்ணி உலகத்திலேயே ஒன்னா நம்பர் கோடீஸ்வரன் ஆகி ஐஸ்வர்யா ராய் அம்மாட்ட போய் பொண்ணு கட்டு, அந்த அம்மாவை மாமியார் ஆக்கி அவன் பொண்ணு அம்மாவை ஆக்கல. என் பேர் கல்யாண சுந்தரம். இதெல்லாம் அந்த
1: ஆண்டவன். ஹலோ, யார் பேசுறது?
2: ஆஹா, ஆகாய மார்க்கமாவும் வர்றா. வந்தான்னா இவன்ட்டு பேச்சு ஜெயிக்க முடியாது. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதான்.
3: சொன்னா அது எப்படி மௌன விரதம் ஆகும்?
2: ஆளே வரல, அதுக்குள்ள வைப்ரேஷன் வேலை செய்யுது. என்ன ஆளக்கானா? போயிட்டான். நல்ல வேலை தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. ஆஹா, என்ன உண்மையில தலைப்பா போயிருச்சு.
1: மீன் என்ன வேலை? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏ,
2: அது வந்து
1: மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவ மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க.
2: நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது.
1: என்ன எழுதி வச்சிருக்க?
2: இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்.
1: இங்க விற்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற, அப்புறம் எதுக்கு அந்த இங்கு?
2: ஆமா,
1: அழி
2: பொறுமா பொறுமா பொறுமா.
1: மீதி என்ன எழுதிருக்கு?
2: நல்ல மீன்கள் விற்கப்படும்.
1: மத்தவங்கள என்ன நல்ல மீனா விக்கிறாங்க? ஏமா இங்க வாங்க, நீங்க என்ன அழிவு போன மீனா விக்கிறீங்க? என்ன எழுதிருக்கான் பாருங்க.
4: அதானே பொறாம பிடிச்சவனே பாரு.
1: மீதி என்ன?
2: மீன்கள் விற்கப்படும்.
1: பின் என்ன மான்களா விக்கிற? மீன்கள் தானே விக்கிற, அது எதுக்கு எழுதி விக்கிற?
2: ஆமா,
1: ஆமாவா இல்லையா?
2: ஆமா.
1: மூடிட்டு அழி. சரி, மீதிய படி.
2: விற்கப்படும்.
1: எதை விக்கிற? போடையா? அப்புறம் எதுக்கு அது?
2: அழிச்சிடவா?
1: அழி,
2: அழிச்சு தொலைற. அழிச்சாச்சுப்பா.
1: என்னது இது?
2: போர்டு.
1: வெறும் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்?
2: உள்ளது கிடைத்துற.
1: போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்?
2: கடையும் காலி பண்ணிடுறேன்.
1: கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மா ஆக்குறது?
2: அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுற.
1: இந்த ஐசோஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு
2: தானே? மகா தப்பு.
1: அத வாயில சொன்னா பத்தாது.
2: என்ன பண்ணணும்?
1: கை எடுத்து காதல வை, கண்ண மூடு, பத்து தோப்பு கண்ண போடு. போடுறா அந்த முண்ட கண்ண மூடு.
2: ஐயோ, என் கடையை காணோம், என் கடையை ஆட்டையை போட்டு போயிட்டா. இதுக்கு தான் கண்ண மூட சொன்னாலும்.
5: கோயம்புத்தூர் தான்
6: தூக்கிடுச்சு. அடக்கார பிடிச்சவனா இதுக்கு? என்ன

0: திருநாவுக்கரசு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்தீங்களா?
1: இல்லடா, இங்கே செட்டில்.
0: அது சரி, எத்தனை நாளைக்கு தான் பொங்கலையும் புளியரையும் தின்னுக்கிட்டு கும்போணம் குளக்கரையும் கோயில் படிக்கட்டையும் சுத்திக்கிட்டே தெரிய முடியும்?
1: அது இருக்கட்டும், கோயில் மணி அடிக்கிறது பிடிக்கலன்னு தானே பட்டணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் பாக்குறதுக்கு வந்த. எப்படி இருக்கும் ஜாப்?
0: அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு.
2: ஐயா, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.

0: நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் ஐயா.
1: போ போ.
2: யோ எங்கயா போயிருந்த?
1: எல்லாம் அவசர வேலையாத்தா.
2: இங்க வேலையை வச்சுட்டு வெளியில ஏன் வேலை?
1: வெளி வேலையெல்லாம் கிடையாது, உள் வேலை.
2: உள் வேலைனா?
1: ஒண்ணுக்கு போயிட்டு வரலையா ஒண்ணுக்கு? அதுக்கு அங்கதானே போக முடியும், இது மேலே போக முடியும்.
2: சரி சரி விளக்கம் சொல்லாம வேலைக்கு கவனியா.
1: டாய் ஓகே
3: சூப்பர்.
2: 7,30,000.
1: 7,30,000 ஒரு தரா, 7,30,000 ரெண்டு தரா, 7,30,000 மூணு தரா. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கே.
2: பிச்சு மணி
1: என்னப்பா
2: பில்லு யார் தருது?
1: வர்றையா
2: பிச்சு மணி
1: வர்றையா படுத்துறாயா இவன் வேற.

0: இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க உபயோகப்படும்.
1: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சப்பான் கடல்ங்கற சப்பான் மரம்ங்கற என்ன விளையாடுறியா?
2: அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தால நம்ம கொண்ணுமே காட்ட மாட்டேன்ற மச்சான்.
1: ஏன்ட காட்ட மாட்டேங்கற?
0: என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும் சொன்னையா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம்
1: காட்டுறேன். யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சுற? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
0: இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு.
1: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். அடி
0: எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்ற.

0: என்ன
1: படிச்சிருக்க
2: நீ
1: பேசக்கூடாது.
0: This is called Kellogg's. எங்க சொல்லு Kellogg's.
2: அது என்னமா கேப்பே போலாம்.
0: கரெக்ட். அதேதான். அதத்தான் இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் புரோட்டீன். இப்பெல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல.

0: இதுல பால ஊத்தி இன்னைக்கு கெல்லாக்ஸ் நாளைக்கு பால் ஆக்கிட்டாங்க.
1: அட சண்டாளிகளா,
0: அத மைக் செட் வச்சு சொல்லு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. பாட்டி லுக், ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன், டபுள் இன்ஜின் போட்டுக்க பிரேக் இருக்கா? இன்னையா உன் தெருவுல உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பாத்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா?
2: சும்மாரியா கண்ணு பட்டு போகுது, அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும்.
0: இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலேயே லோடு வீட்டிலேயே லோடா? குடும்ப கட்டுப்பாட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குதையா?
2: அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
0: கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது?
2: அதோ அங்கன
0: பாரியா, பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்யா? தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லனா 6 கோடி ஜனத்தொகையை 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா?
1: ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக்ன்றது என்ன பிளாஸ்டிக்?
0: உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி?
1: 35 சேர்த்து 12 குழந்தை எனக்கு.
0: டூ லேட், இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஏண்டா யூஸ் பண்ண வந்தே?
1: நான் வண்டியில பிள்ளைய கொண்டு போறேன். அவன் பொண்டாட்டிக்கு பிரசவத்துல 8 குழந்தை பிறந்திருக்கு.
0: அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா?
1: அது மட்டும் இல்ல, அந்த வண்டியில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையாலதான் பிரசவம் பார்த்தேன்.
0: அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், கொஞ்சம் தூக்குனாப்புல காட்டு.
1: எனக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க.
0: தூக்கணப்பல காட்டு, தள்ளி நினைக்கோ.

0: எங்கானோ பேர் எங்கானோ வேலைக்கு வரங்கானோ
1: ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கப்பா, அதனால வர முடியல.
2: அப்படியா? இந்தப்பா சர்வர மாப்பிள்ள நம்ம கடைக்கு தான் பில்ல சேர்த்துக்க.
3: என்னங்கடா ஆள் ஆளுக்கு வகை வகையா தின்னு போட்டு நான் தரேன் நான் தரேன்னு போய்கிட்டே இருக்கீங்க, யார் தாண்டா தருவீங்க?
2: அதுக்குன்னு ஒருத்த வராமையா போயிடுவான். வாவா டேபிள் தொட சீக்கிரம் வா, இலைய போடுவா.
3: வேற ஏதாவது வேணுமாப்பா?
4: வேண்டாம்பா, சாப்பிட்டதே போதும். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் தம்பி.
2: யாரது மச்சா?
4: என் பெரியமா பொண்ணு. வணக்கங்க.
5: வணக்கங்க.
6: ஏய் வா சர்வர், அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளையோட சேர்த்துக்க. ஏய் உட்காரா.
3: சரி சரி உட்காருங்க உட்காருங்க.
1: சர்வர், இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க.
4: தம்பி, அண்ணன் இருக்கும் போது
3: இருத்தியா? இவங்க பிள்ளை உன் கூட சேர்க்கணுமா?
4: ஆமா,
7: மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள ஓட்டல் நம்பியே வண்டி ஓட்ட வேண்டியா இருக்கேன். போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம் எல்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்க. சமாளிப்போம். சர்வர் வாய வேமா.
3: என்ன
7: இலைய போட்டாப்ல போன் ஜவுரியத்துக்கு தின்றுமா? எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடும் நாங்க.
3: அதத்தாயா கேக்குது? என்ன வேணா?
7: ஒரே ஒரு காப்பி வேணும்.
3: ஒரு காப்பி?
7: ஆமா. போ, காப்பின்னு சொன்னோம்ல, மறுபடியும் இலைய போட்டு போற ஊத்தி அணக்க போறோம், எடுத்துட்டு போயா.
3: இந்த ஆளுக்கு ஒரு காப்பி.
7: சாப்பிடறதுல இந்த அழுத்தத்துல எப்படி சாப்பிட முடியும்?
3: நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற நாளத்த கூடாதா? குடுக்கறத குடிச்சிட்டு போயா.
7: நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? பாண்டி என்ன, எந்த ஊர்ல இருக்க?
4: நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில்
7: ஆயிட்டேன். என்ன வியாபாரம் பண்ற?
4: அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
7: பெரிய பெரிய பிசினஸ்? என்ன பிசினஸ் யா?
4: அது வந்து பல பல பிசினஸ் பா.
7: உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: காப்பே, இந்த அவன் பில்லு.
8: அட பாவி, தெரிஞ்சவன் அவன் பிள்ளை என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே, இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்?
7: பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா. அவன் பிள்ளை நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம். பாண்டி, என்ன கையில
4: பில்லு?
7: பில்லு அதுக்கு நீ வச்சிருக்க கூட.
4: என்னப்பா
7: குடுப்பா? என்னப்பா இந்த பிள்ளை என் பிள்ளை சேர்த்து கொடுப்பா.
3: நீமா?
7: என்ன நீயுமா? ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு ஊருக்கு அறிங்க நம்ம ரெண்டு பேரும். உனக்கு நான் பிள்ளைகள் எல்லாம் ஒரு மனுஷன் மூஞ்சல முடிக்க முடியுமா? சரியா டொச்சா
3: பிள்ளை
7: அறிவே இல்லப்பா உனக்கு. 1573.
3: தொழில் பண்ண
7: முடியுமா?
3: வெளியே போக முடியாது.
9: இப்படி பூனாவில ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா. ஆமா, இங்க என்ன வியாபாரம்?
7: நான் சொல்றயா, நான் சொல்றேன். உன் ஆளு என்கிட்ட எக்கத்துக்கமா பணம் கட்டி ஏமாத்த பாக்கிறான்.
3: நான் ஒன்னும் ஏமாத்தல முதலாளி. இவன்
9: 1573 ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா. ஆமா, இங்க என்ன வியாபாரம்?
7: நான் சொல்றயா, நான் சொல்றேன். உன் ஆளு என்கிட்ட எக்கத்துக்கமா பணம் கட்டி ஏமாத்த பாக்கிறான்.
3: நான் ஒன்னும் ஏமாத்தல முதலாளி. இவன் 1573 ரூபாய்க்கு
9: இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சியம்மன் கோயில்ல ஒரு நேர்த்தி கடை, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறேன்.
7: நேர்த்தி கடைலாம் இருக்கா? வா வா வா, மொத்த கடனையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி, எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி.
9: உங்க ஊர்ல உலக்கே எல்லாம் இருக்குதா? இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு?
7: அட பாவி, தெரியாதனமா நான் உன்னைய கண்டுபிடிச்ச பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கிறா, செருப்பாலேயே
3: அடிக்கிறேன்.
7: காப்பி காப்பியா காப்பி?

ஓட்டு தோட்டத்துல உடம்ப வளர்த்துட்டேன், மீட்ட இருப்பத மறந்து இருந்துட்டேன், தேசம் கலைச்சிட்டேன் விஷயம் புரிஞ்சுட்டேன், தீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன், தேசம் கலைஞ்சிட்டேன் விஷயம் புரிஞ்சுட்டேன், தீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன். தடுக்காதே என்ன தடுக்காதே தடுக்காதே.

0: திருத்தணி முருகன், பழனி,
1: தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க, வசூல் பண்றதுக்கு.
2: ஏய் நிறுத்துடா, ஹாஃப் அன் அவர் இருக்கு.
0: எதுக்கு
2: இந்த டிரஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
0: ஐயோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா?
2: ஹாஃப் அன் அவர்ல கொடுக்கலன்னா டபுள் ஆகும்.
0: எடுத்து விட்டேன் வச்சுக்க, மொட்டை மண்ட பொழந்துரும். போயா,
3: கல்யாணம் ஆகட்டும். வேண்டியா சரி,
0: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு.

0: ஏன் நிக்கணும்?
1: பாக்கத்தே வந்திருக்க முருகா.
0: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
2: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
0: அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சு இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியில காணிக்க போடு.
2: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
0: காட்டு காட்டு காட்டு.
2: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?
0: கொய்யாவா? நல்ல கனி நல்ல கனி, நடக்கட்டும்.
2: முருகா ஆ காட்டு.
0: ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பம் அவள இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி.
1: இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரு ஏமாத்திரியே, அதுக்குத்தான் அந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா.
0: கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க?
2: அவ வேலுவோட மேக்னிஷியோ சினிமாக்கு போயிருக்கா.
0: இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சரு, ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏ கலவி, இதெல்லாம் கேக்குற இல்லையா?
1: தப்பேலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டுதான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
3: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
4: இல்ல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
5: உன்ன
4: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

0: இந்த படத்தை நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: இந்தாங்க.
2: என்னது?
1: இது தட்டு, இது பணியாரம்.
0: அடடா, புட்டு புட்டு வைக்கிறேன்.
1: புட்டி இல்ல சார், பணியாரம்.
0: விடவே மாட்டியா?
2: தேங்க் யூ.
1: நானே சுட்டது.
0: எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கீரியான்னு வந்து புடிங்க கிச்சனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டயலாக்டா என்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார்? நீங்க கொஞ்சம்
0: வேணாமா
2: சார்?
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால பட நிக்க வேண்டாம். எடுத்துக்கிறேமா எடுத்துக்கிறமா
1: சார்.
0: போட்டுறவா?
1: ரம்பா சார்.
0: எனக்கே அறிமுகப்படுத்துற நீயே.
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி இருக்கு நான் சொன்னேன்
1: சார். இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட அழகு இருக்குல்ல, அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா. இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லிரு.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: 1 கிலோ 1
1: அதானே சார் கவிதை?
0: ஓ போடு போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
0: அடடே,
1: ஆச்சரியக்குறி.
0: அடடே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ, அங்க வைக்காதீங்க.
2: ஏ,
1: கீழ மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையிலயும் மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்குடா. ஆமா, இந்த தட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்கற அதே மரியாதை தான இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: அடடடடடடடா, என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்ட காணோம்.
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா.

0: சூனாப்பானா, நாக்கு நம நம நம நம நம அரிக்கியடா. ஒரே ஒரு குவாட்டர் மணி சிக்கிச்சுனா எறும்பு கடி மூட்டைக்கடி கொசுக்கடி பொண்டாட்டி கடியில போற எஸ்கேப் ஆகி நிம்மதியா தூங்கலாமே ஒரு மணி
1: சிக்கிறீங்க.
0: காதலிச்சேன்
2: சாதிங்கிற கொடுமை நம்ம காதல பிரிச்சிருச்சு. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசுரோட இருக்க
0: மாட்டேன்.
2: சாந்தி சூனா பணம் கேயா வரா
0: ஏண்டா குட்டி சேர்த்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு
2: இருக்க? ஒண்ணு
0: பின்னால என்னது?
2: ஒண்ணு இல்லனே.
0: என்னது
2: ஒண்ணு இல்லனே?
0: என்னன்னு கேக்குறீங்க? என்னடாது
2: பிராந்தி?
0: பிராந்தியா? அரஞ்சனா? பிராந்தி கொண்டு பின்னால வச்சுக்கிட்டு டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இவர் பாடுறா
2: அண்ணா, அதுல விஷம் கலந்துருக்கண்ண.
0: விஷம்?
2: விஷம் கலந்துருக்கண்ண.
0: விஷம் இதுல?
2: ஆமாண்ண.
0: ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். ஏய் விஷத்திலே பிறந்து வளர்ந்து மீனாங்க. ஆறு மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்தப்பா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல அப்படி பிடிச்சு அப்படியே கிட்டக்க கொண்டாந்து வச்சு.
2: ஐயோ சொன்ன கேக்கணும், வேணாண்ண. அதுல விஷம்
0: கலந்துருக்கண்ண. இடையில பேசப்படாது. விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும். அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். அம்பி சூனா பானா மாதிரி ஒரே தம்பள உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வரணும். ஏண்டா லேச தொண்ட கரகரங்குத சரக்கு பழசா?
2: விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தானே இருக்கும்?
0: அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் நோசம் நோசம் இருக்க. விஷம் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா? அது மட்டும் நடக்காது. இந்த சூனா பாலம் இழுத்துட்டான்னு வச்சுக்க, ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்க முடிச்சுலாம் கடக்கட கட கட கட கட கட கட கட வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா. ஏண்டா தொண்ட ரொம்ப கவுதடா.
2: விஷம் அப்படித்தானே இருக்கும்? விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும்? பத்து வருஷம்ல உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சம்ன. அவ அப்ப ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் தொண்டி கூச்சி மருந்த பிராந்தியில இருந்து குடிக்கலாம் இருந்தேன். அதை வந்து அநியாயமா எடுத்துட்டீங்களா?
0: உண்மையில விஷமா?
2: ஆமாண்ணா.
0: முதல்ல சொல்ல வேண்டியதானா?
2: எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஏக்கு நீங்க தம்ப நீங்க தூக்கி
0: அடிச்சிட்டீங்க நாயே.
2: அண்ணே இதெல்லாம் நல்லா இல்ல. என் வசத்தையே குடிச்சு என்னைய திட்டுறீங்க. இது நல்லா இல்லண்ணா.
3: என்
0: காதலியா?
2: இவளுக்காக தான் விஷம் குடிக்கிறன. அதை வாங்கி நீங்க
0: குடிச்சிட்டீங்கண்ணே. காப்பாத்துறா என்ன
2: சாந்தி? இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு. முதல்ல இவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
0: ஏட்டாடா ஆசீர்வாதம் வாங்குற நேரம் போடாது. முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போடலாம் சார்.
2: ஊரே திரண்டு அடிக்க வந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம்.
0: அடுத்த ஜென்மத்திலயா? ஏட்டா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறா? டே காப்பாத்துறா தாங்கடா எரியுதுடா.
2: இப்போதைக்கு அந்த ஆண்டவன் தானே உங்களை காப்பாத்தணும்.
0: அட கொக்க பக்கடே.

0: ஓடி பிடிப்போம். வெள்ளாட்ட காணுமா வெள்ளிக்காணுமா
1: ஒரு பாட்டு பாடுறி.
2: எந்த பாட்டையா?
1: அம்மா பாடுதே.
2: தேவர் காலடி மண்ணே.
1: குட்டி கழுத, பாதியிலையா தொடங்குறது? மொத அடிய பாடுறீ.

0: Where's the chick, yo?
1: சரகு பேரு லாஸ்ட் டே, அதாவது கட்சி நாள், நாலே ரவுண்டு.

0: ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே.
1: நான் தற்கொலை பண்றத அனுமதிக்க மாட்டேன். நான் பாறையெல்லாம் ஏறி வரணும். நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் தசை நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அத்தைய அடுத்த வாரத்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா? அப்பாடா சொல்லி முடிச்சாச்சு. எந்த பிரச்சனை ஆனாலும் ஏன் சொல்ல, நான் திட்டிக்கிறேன். காரணத்தை சொல்லு, அழுதுகிட்டு இருக்கேன்.
2: எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா.
1: ஆமா, அது உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குது.
2: ரெண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க.
1: நானா? நமக்குள்ள இருக்கட்டும்.
2: இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம். நானா தான் நினைச்சுதான் சாகிற முடிவெடுத்தேன். இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கிற இடத்துலதான் இனிமே நான் இருப்பேன்.
1: போய்கிட்டு இருக்கு. சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு சான்ஸ்? ஆமா, உன் பேர் என்னம்மா?
2: அஞ்சலி.
1: அஞ்சலி, இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப. வணக்கம் சுப்பு.
3: டேய், முழு பேரை சொல்ற, அது என்ன சுப்பு?
1: சாட்டா கூப்பிடுற, அது பொறுக்கல உங்களுக்கு. சரி,
3: அப்படின்னா
1: நீ ஜாயிண்ட்
3: யாருமானே? என்னடா யாருன்னு கேட்டா
1: அழுகுது. அழுகாம என்ன பண்ண? ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்?
3: விவரம் கேட்டா அதை சொல்லு. விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு ஏண்ட அதட்ட?
1: அதட்டலங்க, துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது.
3: வெளியில வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு.
1: கேளுங்க, இந்த பிள்ளை குடும்பத்தோட ஒரு வேன்ல கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணோட குடும்பமே காலி ஆயிருச்சு. ஏதோ தெய்வாதீனமா இந்த பொண்ணு மட்டும் உயிர் பொழைச்சு ரோட்ல அனாதியா நின்னுக்கிறது. மனசு கேட்காம நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன்.
3: எங்கம்மா நடந்தது?
1: ரோட்லதான்.
3: நான் இடத்த கேட்டேன்.
1: ஏன் ரோடு இடமா தெரியலையா? ஆக்சிடென்ட் எல்லாம் வீட்டுக்கு நடக்கும்.
3: இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே. சரி, எந்த பேப்பர்லயும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது?
1: அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனங்க.
3: ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஒண்ணுக்கு போனேன்.
1: ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு.
3: சரி, எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போனேன்?
1: ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க. ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போனே? மனசு அணிக்க.
3: ரெண்டு ஒரே நேரத்தில் நடந்திருக்க.
1: ஓட்டு பொழுதுல போயிருவாமா? நான் அப்படி இந்த பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருப்பேன். போனா போன இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோட்டா நோண்டு பண்ணி வாமா, வேற என்ன
2: பாப்போம்?
3: போகலையா?
4: பொண்ணோட
3: அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, பாவமா இருக்குன்னு ஐயனார் சேத்தலான்னு கூட்டு வந்திருக்காரு.
4: என்ன பேரு? நம்ம
2: அஞ்சலி.
4: சரி, பாத்து சேர்த்துங்க.
3: சரி,
4: சீக்கிரம் பேங்க் போயிட்டு வந்து. அப்படி
1: யோ, ஒரே வார்த்தையில கேட்டவன செத்துக்கிட்டாரு. நீ ஏயா என்ன இவ்வளவு நேரம் உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த? ஊருக்கு தனியா தானே போவ? இருடி,
3: இது பாரா, இன்ன அட்மிஷன் போடல. வேன் நம்பரை சொல்லு, நான் சேர்த்துக்கிறேன்.
1: ஆஹா, எந்த வேன் நம்பரை தருவேன் நான்?
3: ஏய் ஏய் ஏய், ஐயய்யே, இருமா இருமா இருமா இருமா. ஆக்சிடென்ட் பத்தி பேசினா நீ அழைய ஆரம்பிச்சிட, இவன் மயக்கம் போட்டு வந்துடுறான். வா வா வா, எங்க போயிருவான்? சாயங்காலம் வேன் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அட்மிஷன்.
1: இன்னைக்கு பூரா வடமாட்டான் போட்டு இருக்கேன். கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஒரு அலைய குட்டி வந்ததுக்கு 1008 கேள்வி கேக்குறாங்களே.
3: வேன் நம்பர் தெரிஞ்சுதா?
1: இல்ல.

0: கொரியரா?
1: ஆமா கொரியர் தான்.
2: பெண்ணு கொரியர்ல வந்துச்சா?
1: சைன் பண்ணிட்டு கொடுங்கம்மா.
0: தேங்க் யூ. என்னடி இது, தினகரன்ல பொங்கல் மலர் போட்ட மாதிரி இவ்வளவு பெருசா? ஃப்ரம் மணி கவுண்டர் பொள்ளாச்சி. யாரடி இது மணி கவுண்டர்?
2: ஏய், நம்ம அவுட் ஹவுஸ் பார்ட்டிக்கு வந்ததா இருக்குமோ?
0: ம், இருக்கும்.
2: ஏய், இத பிரிச்சு படிச்சு பார்க்கலாமா?
0: ஏய், அடுத்தவங்க இந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறது மேனஸ் இல்ல தெரியுமா?
2: ஏய், எனக்கெல்லாம் மேனஸே கிடையாது, நான் படிக்க தான் போறேன், நீ வந்தா வராட்டி போ.
0: ஏய், என்னடி இவ்வளவு பெரிய லெட்டர் இருக்கு, லைஃப் ஹிஸ்டரி எழுதிருக்காரா?
2: இரு படிக்கிறேன். அன்புள்ள விஸ்வநாதனுக்கு மணி எழுதுவது.
3: அன்னைக்கு எஸ்டேட் பில்லுக்கு பயந்துட்டு என் பையனை பத்தி சரியா சொல்லாம விட்டேன், அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஏதோ பெருமையா சொல்ல போறான்னு தப்பா நினைச்சாத, அவனை பத்தி தப்பா தான் சொல்ல முடியும். ஒரு சாம்பிள் பெட்டுப்பா, அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்.
4: ஏம்பா மணி, நீ பத்த பையன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகி நம்ம ஊரு பேர் பேப்பர்ல வர அளவுக்கு பெரிய ஆளா வருவான் போல இருக்கே.
3: அப்படிங்கிற
4: என்னப்பா, நாங்க பத்ததெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு கியூல நிக்குது, நீ பத்தது டாக்டர் ஆட்ட உட்காந்துகிட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்க.
3: டாக்டர் பூபதி, எஃப்ஆர்சிஎஸ்.
5: என்ன மணி,
3: இங்க வாங்க டாக்டர்.
5: ஏறற வர. என்ன விஷயம் மணி?
3: வாடா, நான் செல்லடா. நீ
6: பூபதி, நீ பெரிய ஆளானா நம்ம ஊருக்கு டாக்டரா தான வருவ?
5: ஐயே, நான் நம்ம ஊர் சாணி தட்டல டிக்கெட் குடுக்குற வேலை தான் செய்வேன்.
3: அட, நாடும் முடிச்சவன்.
0: இப்படி
3: எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. சரி, சின்ன பையன் தானே, பெருசானா சரியாயிரும் நினைச்சேன். ஆனா அவன் பெருசானதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தான் பாரு.
7: தலைவர் என்ன ஃபைட்டியா, சூப்பர்யா. கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா கொடுங்கண்ணா.

0: மணி, மணி நீயா? நீன் தெரியாம சாரிபடி.
1: இப்படி ஏகப்பட்ட சில்லற பிரச்சனைக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதான் ஃபைனல் எக்ஸாம். அவன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போறதுக்காக நான் பண்ண அயோக்கியத்தனம் இருக்கே, அத உலகத்துல எந்த அப்பனும் பண்ணிருக்க மாட்டான்.
2: என்ன, நம்ம படிச்ச கேள்வி எதுவுமே வரல, க்வெஸ்சன் பேப்பரை மாத்தி கொடுத்துட்டானுங்களா? என்ன
3: தெரியுது? ஓ, இது குதிரையா? சாரி சாரி. ஏ, சில குதிரைங்க இவர் வரைஞ்சிருக்கிற நாய் மாதிரி தான் இருக்கும்.
2: இத சொல்லிட்டு போறதுக்கு தான் ரெண்டு பேரும் இங்க வந்தீங்களா?
3: சாச்சா, அதுக்கு இல்ல. நேத்து வர உங்களை எங்க வீட்டு கெஸ்டா தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் உங்க ஹிஸ்டரி ஃபுல்லா தெரிய வந்துச்சு.
2: ஏன் ஹிஸ்டரி உங்களுக்கு எப்படி தெரியும்?
3: அது எங்க மம்மி தான் சொன்னாங்க.
2: ஓ, ஆண்டி சொல்லிருப்பாங்க சொல்லிருப்பாங்க. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே.
4: I'm Papi, 9th standard, Annadesh, West Ananaga, Chennai, Tamil Nadu.
2: ஏன் பின் கோடு தெரியாதா?
4: இவ பிரியா, லாஸ்ட் இயர் பிஎஸ்சி முடிச்சா, இந்த வருஷம் மேரேஜ் முடிக்க போறா. ஏ,
2: நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறாங்க?
4: அவ என்னமோ பண்ணிட்டு போறா. நீங்க உங்க கனவை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன்.
2: ஐஏஎஸ் ஆகணும்ன்றது நம்மளோட கனவுங்க, ஆனா இப்போதைக்கு பிஎஸ்சி மட்டும் தான் பண்ண முடிஞ்சது.
3: என்னது, ஐஏஎஸ் ஆவறது உங்க கனவா? ஆச்சரியமா இருக்கு.
2: இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? என்னோட கனவை முழுசா கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க.
3: பரவாயில்ல பரவாயில்ல, ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: என்னோட ட்ரீமா சொல்றேன். நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆகி சிஎம் கிட்ட நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து என் டேடி என்னை பார்க்க வந்திருக்காரு. இந்த டவாலில டவாலி அவன் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி என் டேடிய காரிடோர் பெஞ்சில் உட்கார வச்சிட்டான். அவரும் கோச்சிக்காம உட்காந்துட்டு ஜன்னல் வழியா நான் பேசிக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். நான் சிஎம் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே அப்படியே டக்குனு திரும்பி பார்த்தா என் டாடி போன்ல சிஎம், வெளியே டாடி. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சிஎம் கிட்ட என்ன ஐஏஎஸ் ஆக்கி அழகு பார்த்த எங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி லைனை கட் பண்ணி வெளியே ஓடி வந்தேன். எங்க அப்பா என்ன பார்த்தது எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் டக்குன்னு அவர் காலில் விழுந்து சாரி சாரி டேட், உங்களை நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னடானா, என் காலரு பிடிச்சி தூக்கி நீ இவ்வளவு பெரிய மனுஷன், அந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா வந்து என்ன பெருமைப்படுத்தினேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அழ, அவரை பார்த்து நான் அழ, அவர் அழ, நான் அழ, நீங்க ரெண்டு பேரையும் பார்த்து டவாலி அழ. இந்த கலெக்டர் ஆபீஸே கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்ததுமா, கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்தது. எஸ்
5: ஐயா
2: வந்திருக்காரா?
5: வர சொன்னாரு.
2: எதுக்கு?
5: என்ன விஷயம்னு தெரியாது, ஆனா அவர் முகத்தை பாக்குறப்ப ஏதோ வில்லங்க இருக்குன்னு மட்டும் தெரியுது.
2: ஒன் மினிட், எக்ஸ்கியூஸ் மீ, என் கனவை பாதையில கட் பண்ணிட்டு போறேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே,

0: போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் போச்சு.
1: ஆமா,
0: இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஏன் கூடவே உங்களுக்கு என்ன
2: பண்ண
0: நீயே யாரு பாத்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு.
1: என்ன என்ன தெரியல உனக்கு
0: ராணி?
3: சொந்த ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு.
0: அது யாருப்பா?
1: அவர்தான்
0: வணக்க தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ
1: எதுக்கடா? சாப்பாடு சாப்பிடு.
0: சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு, நம்ம ஊர்ல இருந்து நீ வந்து சாப்பிடாம போனீங்க, நாளை போல வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிடல நீ.
0: என்னடா, நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க.
1: ஆமா,
0: டேய் எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. இது யாரா? நம்ம வயலுக்கப்பா, கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது.
1: லாரியாமா?
0: பாசக்கார பயிலுக விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேலடா.
1: நீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. பாக்குறானே
0: சாப்பாடு மொத்தம் ஊத்தி இட்லிய பண்ண சாக்கிடா. அதவா
3: ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண, ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
1: நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்போ. தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிடாப்பா.
3: சேச்சே, கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன்.
1: தேங்க்ஸ்ப்பா.
3: ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது.

0: இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா
1: மச்சா? இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு.
0: இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு.
1: ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டதை எடுங்க.
0: நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம்.
2: நீ பாட்டு காட்டிடுவ, காசு கொடுக்கறது யாரு?
1: நீங்கதே.
2: ஐ கம்மனிரு, நோ பில்லு போடு.
0: என்னது
2: பில்லு?
0: ஓஹோ, பாப்ப நாயகன் பாளையமா?
2: அந்த ஊருக்காரங்க பில்லு போட மாட்டியா?
0: போடுறியா?
2: கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க.
0: மொத்தம் 995 ரூபாய் வருதுயா.
2: எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பன்னி வாங்கி விட்டுருக்கலாம்.
1: வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன
2: பண்ணி குட்டி போட்டா லாபண்டி? இந்த துணி குட்டி போட்டா லாபமா?
1: போடுதாமா.
0: ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க.
2: 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு.
0: யோ, ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா.
2: பின்ன ஏதாவது வாங்கிக்கண்ணா?
0: துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு.
2: துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும், சில்லறைக்கு அலையறாம் பாரு சில்லறை.
0: அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
1: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ, மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா.
2: நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனது இல்லடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறதே?
0: அத பத்தி நீ கவலைப்படாதயா.
2: நீ கவலைப்படுறீங்களா?
0: இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம்.
1: ஐ மச்சா,
2: அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு.
0: 5 ரூபாய்க்கு 8 முழமா?
2: சரி 4 முழம் கொடு.
0: இந்த
2: இது என்ன கடை துடைக்கிற துணியா?
0: சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு.
1: உங்க பேர சொல்லுங்க.
2: மயில்சாமி.
1: அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா.
0: முப்பாத்தா
1: பேர் எடுத்து தருது. பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர்.
2: தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத, நாயகி ஜாஸ்தி.

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் கித்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதுக்கு வரிய மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒண்ணு.
0: இல்ல நான் ரெண்டு பேர்ல காட்டுறேன், நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வயித்த வழியில வந்து அட்மிட் ஆனேன், எனக்கு ஏன் நர்ஸ் வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க? நீங்க
3: நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீ?
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி பண்ணிட்டா
4: டாக்டர். சின்ன தப்பு.
2: சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்?
0: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கிணக்கிட்ட புடிச்சு குடுத்துருவேன்.
2: அசிங்கமா போச்சு. எனக்கு வலது கண்ணு ஆபரேஷன்
5: பண்ணீங்க.
2: நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
2: டாக்டர், நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: பயப்படாதீங்க, போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்துருக்கிற டேடி தானே?
6: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர்கண்ணை திறந்துட்டேன், நானும் திருந்திட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழை விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா?
6: சும்மா விளையாடாத, இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம்னு இருக்கேன்.
4: மகன் திருந்திட்டான், சூப்பர் சூப்பர்.

ஜகு ஜகு ஜ ஜகு ஜ.

போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும் ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும். போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு.

0: பண்ணாப்ல
1: மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
0: டயட்ல இருக்கேன்.
1: ஆ வெரி குட்.
0: அப்பா
2: மாப்ள, வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்குதாமே, அதை போட்டு பார்த்தா ட்ரெஸ் இல்லாம தெரியுமாமே.
1: அதை வெயி, இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ் இல்லாம தெரியும் தானே, எல்லாத்தையும் அவுத்து போட்டு பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
3: என்னத்த
4: சொல்றது மாப்ள, ஊரே என்ன சிரிக்குது.
1: ஊரே உங்களை பார்த்து சிரிக்குதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க
4: போங்க மாப்ள, உங்களுக்கு எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்ள காப்பாத்தணும்.
1: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணும் சைல ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டினு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் மச்சா காமெடியா
5: பாக்குறேன். நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா?
1: மாலையை கழுத்துமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
0: இருக்காங்க.
1: கை காமிச்சா தப்பாயிராது.
0: சம்பிரதாயம் கை காட்டுங்கோ.
1: சம்பிரதாயமா? அப்ப காமிச்சிட வேண்டியதா? ஹாய் ஹலோ.
0: அச்சோ அங்க இல்ல, இங்க காட்டுங்கோ. சர்வ காரியேஷு சர்வதா. பொண்ண அடிச்சுட்டு வாங்கோ.
6: சும்மா ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? மாப்பிள பார்த்து தப்பிச்சு மாட்டாரு. சிரிச்சு மூஞ்சாரு.
1: என்ன மச்சான் ரகசியமா இங்க வரையும் கேக்குது?

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமைச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: என்கிட்ட ஒரு வாரம் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன்.
2: சந்தேகப்படாதயா,
1: எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பார்க்க கூடாதா?
1: பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூடன்னா வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவனே எடுத்து சொல்றது.
0: அட, ஒரு வைத்தியர் தான கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போவீங்களா?
2: டேய், தொட்டை இடிச்சு போடுவா, வாடா அந்த பக்கம்.

0: I'll murder you. Tananana, tananana, tananana. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சவாஷ்
0: கவிதை.

0: உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
1: தேங்க் யூ சார்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள என்ன கேட்டாங்க?
1: கேள்வி.
2: அது என்னன்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களே.
1: கேள்வி மட்டும் சொல்லணுமா, பதிலும் சொல்லணுமா?
2: ரெண்டையும் சொல்லுங்களே ப்ளீஸ்.
1: இந்தியாக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது?
2: அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன சொன்னீங்க?
1: 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல கிடைச்சது.
2: அவ்வளவுதானா? நெக்ஸ்ட்.
1: பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு?
2: மிஸ்டர் பின் லேடன்.
1: நோ நோ.
2: சதாம் ஹுசேன்.
1: அப்ப பூட்டோ, இப்ப முஷ்ரஃப்.
2: நெக்ஸ்ட்.
1: யூத் எதனால கெட்டு போறாங்க?
2: எதனால?
1: சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல்.
2: ஓகே நெக்ஸ்ட்.
1: அவ்வளவுதான்.
2: அவ்வளவுதானா? தேங்க்ஸ்.
1: பை பிரதர்.
2: தேங்க்ஸ். திருப்பதி, குவெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. வந்துடுறேன் சார். வணக்கம்.
3: என்ன பயமுத்துற?
2: வெளிய
4: போட.
5: பேசாத.

0: சொன்னா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

தூங்கி வந்தவள உருங்கி மிருங்கி சிங்கி மயக்கை நடந்தால் நெஞ்சின் உள்ளில் சரக்கு சரக்கு சிங்கு அறிய அகரம் மதுரம் நுகரும் தருணம்.

0: ஐயா நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டே இல்ல, நீ காக்கா பிடிக்கிற, என்ன செய்த சொல்லு.
1: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
0: சோறு போடுறவெல்லாம் பொறுத்து இருக்க மாட்டேன், ஆனா உப்ப தின்னுட்டேன். உப்ப தின்னு உப்பு, நீ செய்த தப்பு
1: அதுதானே எனக்கும் தெரியல.
0: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்னையா உனக்கு வாய் உடறது.
1: போடுவாங்க.
0: இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
1: லாரி வரும்.
0: லாரி வரும், பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும், நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவாக எடுத்துக்கிட்டு போவோம்.
1: எஜமா, அந்த நாய் கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க, அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து.
0: நான் ஒண்ணும் போட வேணாம், நீங்க வாங்கிக்க வேணாம், நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன், அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும்.
1: ஐயா, நான் ஒண்ணு செய்யல, ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும், சரி அவ்வளவுதான்.

0: போக்கிறினா யாரும் என்னை தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை.
1: Don't shout, you madam X. பம்பிழுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, கும்பளைக்கு அஞ்சுவதா, போக போக மிஞ்சுவதா? சில்லி, ஃபூலிஷ், நியூசன்ஸ்.

0: பொண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு
1: தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு
0: கண்ணம்மா கண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு
1: கண்ணங்கள் என்னாகும்
0: இன்னும் தான் பொண்ணாகும்
1: Don't touch me, Mr. X.
0: Don't shout you, Madam X. பிழுக்க வந்தவளே வாயடக்கு சின்னவளே கும்பளைக்கு அஞ்சுவதா போக போகும் இஞ்சுவதா சில்லி ஃபூலிஷ் நியூசென்ஸ்

0: அழகி இந்த அறிக்கடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சென்றோம்னு உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறையா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடை கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: திருமணம். உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46.
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பர் சொல்லு.
0: அதான் நான் சொன்னல 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம்
0: இருங்கம்மாக்கா. தீர்த்தக்காவா? நான் தாக்க மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் கூட்டிட்டு மெட்ராஸ் வந்தல வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிட்டு அக்கா அதான் பண்ணேன். 5 மணிக்கு எல்லாம் இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல தான் போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்த ஆளுகளை கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவுல?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கா, நாட்டு முட்டை. அத பெரிய முட்டை காசாக்கி உடச்சு வாயில வச்சு உடம்ப சேர்த்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடிப்பொழுது சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காரா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ, பக்கத்துல இருக்கார பிள்ளைங்க தங்க 10 நாளா இடிப்பொழிக்குது இடுப்பொழிக்குன்னு சொல்லிக்கிருந்துச்சு. ஆஸ்பத்திரியில பிள்ளை எப்ப பிறகுங்கன்னா டாக்டர் தெரியாதுங்கிறானா? சரி வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா காப்பி தண்ணிய குடிச்சுங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மிஷின் நிக்கிறதுக்கு இதுக்கு என்ன இருக்கு?
2: நீ எவ்வளவு பேசிருக்காங்கிறத மிஷின் இப்ப சொல்லு.
0: மிஷின் பச்சை கட்டு தான் மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுதா?
2: ஆமா. 650 ரூபா.
0: 650? என்னத்துக்கு? ஏய், 650 ரூபாயா புள்ள? இந்த போன் பேசுனதுக்கு 650 ரூபாயா? மாப்பிள, எனக்கு அப்பயே தெரியுமடா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பரியா?
0: கோடு நம்பர், ரோடு நம்பர், உன் வீட்டு நம்பர்லாம் கேட்டுறேன் உங்கள்கிட்ட.
2: அது போடாம எப்படியா பேச?
0: நான் பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன், 200 ரூபா பேசிருக்கேன்டா.
2: கொஞ்சம் கேளுங்கயா, போன் பண்ணனும் வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போன போட்டு கையில கொடுத்தேன், பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு. அதனால எடுத்து வெட்டறாயா?
3: எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா?
2: இல்லையா, கோன் நம்பர் தான் இஷ்டா நம்பர்.
0: ஐயா, நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோர் நம்பர் நான் வந்து கேட்டனா? நான் கேட்டலடா, உண்ட கேட்டலடா. ஏ நம்பர் மட்டும் தான் உன்னை போட சொல்ல. அதான ஓடல.
3: கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுது எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா. என்ன விஷயம்?
3: கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: என்னையா நீ விவரம் கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க? கோர் நம்பர் நான் எதுக்கே தெரிஞ்சுக்கிறேன்?
3: இல்லப்பா,
0: இஷ்டா நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன்.